0: அருகோதி
1: மெதோதி
0: அலோரினா
2: கிரிஹினா
0: மதுவிகா
1: சோபோகா
0: நதிர் தித்ததும் தன ஒரே தால கன ஜோ தூல சன தேக் வேலுக்கு கன தர தர அனுராதா
1: உகாதா
0: অনুরাধা
1: বোকাহাদা
0: জলে পুড়ে যা জলে পুড়ে যা জলে পুড়ে যা